கேவே பாத்தே போலதி ரோஜு கோஷவுதி லீலிட்டே இந்த சரா கவு கோபகே சிபிதே இந்த பினரோவே ஜலால் மெய்தே மபாலு சேனா ஹோதா சர்கே பினோசு கி மக்பூல் யவாஷ் யவாஷி தேதி ஜுமஹலோ மஜூரிட்டே بدست دار تقا تقا تقا زی زی بی دید بلنگار دار زیر که زیر با خود را بحضر

நாகலாடு மிக வேப்பாட்டை போல விராஜு காஷவுத்தி தசரா கபு குபகே சிபிதே திருநரோ பேசலாடு மெய்தே மபாலு சேனா ஹோதா சலுக்கே நினாசு கிமப்புல்ல யவாஷ் யவாஷி தேதிஷ் மஹலோ மஜூரித்தே بدست داد تقل تقا تازه زیوی ده بلنگا دا زیر که زیر که خوند را بحزار و دست دستی ده اره دیار یار یار یار یار اره دیار یار یار یار یار